மாவா இந்த குட்டி தீவிர நம்ம கார் பண்றது எவ்வளவு அளக்க தூக்கி லபாக் காணாச்சு லபாக்கி.